0: ஆர் மே பாச்சு
1: இடி விஞ்ஞோ ஆர் ரேடியோ இடி விஞ்ஞோ ஆர் ரேடியோ
2: மிஸ்டர் பெரி மியூசிக்
3: கோப்டேக் டாப்பி ரெக்கார்ட்ஸ்

0: யார் மேப்பாச்சோ
1: இடிவினோ ஆர் ரேடியோ ஆர் ரேடியோ ஆர் ரேடியோ ஆர் ரேடியோ ஆர் ரேடியோ

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுன்னோ ஓர் ரேடியோ.
2: Imala kwanka wachi miaru kilie. Imala kwanka wachi miaru kilie.

0: மர்மே பாச்சு
1: இடியுனோ ஆர் ரேடியோ யும் யேக்ரே வேர் குவாரோ
0: அலிஷானி ஹுயுகுகுகு மர்மே பாச்சு
1: இடியுனோ ஆர் ரேடியோ
2: லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் இட்ஸ் ட்ரெடிஷனல் மேன் நியோ கே